சாந்தபுருஷே அடையாளமென் அபசபுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: அல்லேலூயா. எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதே நா காயனா கிருபின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான நிதியன் மார்சேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரேஷ்யே பாலுத்து.
0: எவிட்ட வெடி மகல்லோ விசி ஹதர தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்வாசிகே சிங்ஹாசன எதிரியே சிடினா வெடி மகல்லான் விசி ஹதர தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மான் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ.

சாந்த குருசே அடையாளமே அபசதுரங்கில் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி பிதாக.

சிதித்தாக்கும் வகே மமாக்கும் என்னங்கேசு உன் சிதித்தாக்கும்